0: என்னடா நான் போயிட்டு நான் வந்து இந்த மெட்ரிக் எழுத முடியாது, நான் பல்லவி தரேன் அது எழுது
1: எம் எஸ் விஸ்வநாதன்
0: அப்படின்னு பாருங்க. இப்ப ஞான் பரஞ்சோம் இது மெட்ரிக் நீங்க எழுதியா கம்போசிங் குரூப் டைரக்டர் பாலச்சந்தர் ப்ரொடியூசர் எல்லாரும் இருந்து வரணும். எங்க நீங்களும் கவிதையில வந்து சம்மதிக்க நீங்க சம்மதிப்பிச்சு எங்க நீங்களும் ஒரு பர்மிஷன் வாங்கிக்கலாம். மெட்ரின்னு என்ன எழுதாம வரா பரஞ்சப்ப ஞான் போய் பரஞ்சோம் கவிஞர் விழிச்சு கவிஞர் விழிச்சு எனக்கும் கவிஞருக்கு சண்டையில வரும் கண்ணதாசன் நீங்க ஒரு ப்ராஜெக்ட் நல்லா பண்ணிட்டு வேற இருந்து அப்போ ஞான் விழிச்சு பரஞ்சோம் நீ ஒரே சந்தம் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு செந்தத்துக்கு நான் எத்தனை மெட்டு போட்டிருக்கேன் தெரியுமா? நான் அதற்கு எழுதிடுவேன் பாடி காணிக்க. பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா சந்திரன் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி பேசுவது கிளியா பெண்ணரசி மொழியா காடு வரை பிள்ளை வீடு வரை உறவு பேசுவது கிளியா ஒரே சந்தோஷம் மாம்பழத்து வண்டு வாசமர செண்டு

0: மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரு. ஒரே சப்தம், ஒரே எழுதிய எழுத்து எத்தனை விதமான நோக்கம். வீடு வரை புறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. சின்ன சின்ன ஆசை.
1: ஒரு ചെറിയ ஈரடிக்கு விவித ரூபாவங்கள் பகர்ந்து பழைய காலத்தில் நின்று புதிய காலத்திலேக்கு இதுபோல ஜம்கட் நடத்தான் வெறும் பிரதிப போரா, அசாமானிய பிரதிப தான் வேணும். ஈ அசாமானிய பிரதிபையும் வச்சுக்கொண்டான எம் எஸ் பி தசகங்களோளம் தென்னிந்தியிலே சங்கீத சாம்ராட்டாய் வாழ்ந்தது.

0: ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1946 வருஷத்துல கோவையில் சென்ட்ரல் ஸ்டுடியோவில் சிஷ்யமா இருக்கேன். அங்க பாட்டு கம்போசிங் இதெல்லாம் பார்ப்பேன். ஒரு பாடல், புது வசந்தமாமே வாழ்விலே இனி புதிதாய் மனமே பெறுவோமேனு வீர அபிமன்யுக்காக எழுதின ஒரு பாடல். அந்த பாடலை அவர் எத்தனையோ மெட்டு போட்டு பார்த்தாரு, சரியா வரல. நான் இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன். மியூசிக் ஹால் இன்சார்ஜ் எங்ககிட்ட தான் இருக்கும். நைட்டில் வந்து திருட்டுத்தனமாக மியூசிக் ஹாலை தொடர்ந்து என் கூட ரெண்டே பேர், அப்போ என்னோட ஓல்டு ஃப்ரெண்டு ஜி கே வெங்கடேஷ், கோபாலகிருஷ்ணன், இவங்க மூணு பேரும் நாங்கள் அந்த ஹார்மோனியத்தை எடுத்து அந்த வார்த்தைக்கு புது வசந்தமாமே வாழ்விலே இனி புதிதாய் மனமே பெறுவோமேனு ஒரு அந்த வார்த்தைக்கு அழகான ஒரு டியூன் போட்டோம். இந்த டியூன் போட்டுட்டு இருக்கும்போது எஸ்எம் சுப்பையாடு வந்துட்டார். பயந்து எழுந்திரிச்சோம், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டப்போ இந்த டியூனை வாட்சி காமிச்சோம். அப்போ சொன்னோம், இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப அவசரப்பட்ட டியூனுக்கு இவங்க போட்டிருக்கான், கேளுங்கண்ணா. அப்படியா, நல்லா இருக்கு. ஆனால் நீ என்ன சொல்ற, நீ போட்டேன்னு சொல்லாத. நாளைக்கு ஆர்கெஸ்ட்ரா வந்த உடனே நான் போட்டேன்னு சொல், அதான் சுமையான சொல்றாரு, நான் போட்டேன்னு சொல்லி எல்லாருக்கும் எழுதி கொடு அப்படின்னு சொன்னாலும் எனக்கு சந்தோஷம் தாங்கலை. ஆர்கெஸ்ட்ராக்கெல்லாம் நோட்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்து அந்த ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கு. ஆனால் அது எஸ்எம் சுப்பையனார் அவர்கள் மியூசிக் தான் தெரியும், யாருக்கும் தெரியாது, நாங்கள் வெளியே சொல்ல முடியல. அப்படி அந்த பாட்டை பாடும்போது திருச்சி லோகநாதன் அண்ட் யூஆர் ஜீவரத்தன் அம்மா இவங்க ரெண்டு பேரும் முதல் முதல் என்னுடைய டியூனை பாடுறாங்க.
1: താനൊരുക്കിയ ആദ്യ ഗാനം സുബയ്യ നായിഡുവിന്റെ പേരിൽ പ്രശസ്തമാകുന്നത് നിശബ്ദമായി കേട്ടു നിൽക്കാനേ വിശ്വനാഥന് കഴിഞ്ഞുള്ളൂ. രണ്ടാമതൊരിക്കൽ കൂടി വിശ്വനാഥന്റെ ആദ്യ രംഗപ്രവേശം ആരുമറിയാതെ പോയി എന്നർത്ഥം.

சோரஞ்சன் கரிம்புதன் சர்க்கர நல்ல காதலம் கொடுத்திறப்பன் பல பொழுது மாதரல் மனக்குறு தின்னுதுணக்க நீ சந்ததம் நால்முகனருகே வாழும் நால் வேதப் பொருளேதாய நாமகர்த்தனங்கள் உறப்பிருந்தோம்.

0: ഗുണ എന്ന തമിഴ് ചിത്രത്തിലെ ഗാനം. പാടിയത് കമൽഹാസൻ, എസ് ജാനകി.
1: കൺമണി അൻപോട കാതലൻ നാൻ എഴുതും ലെറ്റർ മടൽ ഇല്ല കടുതാശി വെച്ചിക്കലാമാ ആണോ കടിതമേ ഇരിക്കട്ടോ പടി.
2: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது, ஆனா அதை எழுதணும்.

0: ஒன்னும் உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
1: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
0: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதை எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது.